சரி சரி சரி க மகம ரீ கரி க சரி சரி சனி சரி க மகம ரீ கரி க சரி சரி கரி சனி தரி.